0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதயத்தில் நேரம் இப்பொழுது 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? பாடுங்கள் உங்கள் பாடலை, துவக்க பாடலை.
1: குருவி முட்டம் கொடுத்து கண்டேனி, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனி. இட்டு குருவி முட்டம் கொடுத்து
0: சார். விட்டு விட்டு வருது சார்.

0: இளமை தரும் சுகத்திலே கண்கள் திறந்தேனா முடித்து
1: அருமையா பாடுனீங்க சார். சார் நீங்க பாடினது விட்டு விட்டு வந்ததே, எதுக்கு டவர் இல்லாத இடத்துல நின்னீங்களா? என்னமோ தெரியல, காத்தடிக்குதா உங்க ஊர்ல? சூப்பர் சார், ரொம்ப அழகா பாடுனீங்க சார், அருமையா பாடின உங்களுக்கு, நிகழ்ச்சியின் முதல் பாடலை சிறப்பாக பாடின உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து முதலில் பாடிய சொந்தம் செமினார் கோவிலில் இருந்து குணசேகரன் அவர்கள். எப்போவுமே பழைய பாட்டு தான் பாடுவார், சிறப்பாக அருமையாக பாடினார். அருமையாக பாடினவருக்கு நன்றி வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம். கோவையில இருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் மேடம், நல்லா இருக்கோம்.
1: ஓகே மேம், பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ஓகே.

காட்டினிலே வரும் கீதம் கண்ணனவன் குழல் நாள்.

கேட்டது காற்றினிலே வரும் கீதம் தன்னனவன் குழல் நாதம் நீ சிறவு கேட்டினே பாண்டிலவாய் காய்ந்தேனே

0: அவ்வளவுதான் மேடம்.
1: சிறப்பு மேம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: அழகாக இருந்துச்சு. சபரி வானொலியில் நடக்கிற நிகழ்ச்சிங்களில் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற அந்த நிகழ்ச்சியில் காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சி வந்தது. சூப்பராக சிறப்பு மேம். இந்த படம் என்ன படம்?
0: இது வந்து ரசிகன் ஒரு ரசிகைங்கிற படத்துல வாணிஜெயராம் பாடுவாங்க மேடம்.
1: ஆமா ஆமா, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு மறந்தே போச்சு. உங்க குரல்ல தான் ஒரு பாட்டு ஞாபகம் வருது. சிறப்பு, அழகா பாடுங்க மேம். நன்றி, வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம். அழகான அவங்க குரல்ல அருமையான பாட்டு காற்றினிலே வரும் கீதமாக அருமையா பாடின அவங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க மேம்?
0: வணக்கம். திருச்சி
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
0: கண்டனால்

மேம் சத்தமே கேட்கல.

நறுமண சூட்டி விட்டால் முதலா

0: சிறப்பு சிறப்பு மேம், ரொம்ப அழகான அருமையான பாடல், பக்தி பாடல், சிறப்பா இருந்துச்சு உங்க குரல்.
1: நன்றி.
0: ஆனா பாட்டுலாம்
1: தேங்க்யூ.
0: நின்னு நின்னு வந்தது, எதுக்கு?
1: என்னன்னு தெரியலையே, நான் டவர்ல இருக்கிறதா உட்காந்து பாடினேன். அஜிச்சோ
0: இதுக்கு முன்னால பாடினவங்களும் அப்படித்தான் பாடினாங்க, அதுக்கு முன்னால ஒருத்தர் பாடினாங்க, அவங்க கோவையில புவனேஸ்வரி பாடின பாட்டு திக்கவே இல்லை, ரொம்ப அழகா வந்தது.
1: ஏன்னு
0: ஓகே,
1: தெரியல.
0: நீங்க
1: தவறு
0: அந்த கவர் இருக்கிற
1: இருக்கு.
0: இடத்துல நின்று பாடுங்க. என்ன மேம், சூப்பரா பாடினீங்க மேம், அருமையா இருந்துச்சு. நன்றி வாழ்த்துக்கள் மேம்.
1: நீங்க கேட்டுப்பீங்க, அவுட்புட்லாம் சரியா இருந்திருக்காது.
0: எப்படி எப்படி, என்ன சொன்னீங்க?
1: நீங்க கேட்டிருப்பீங்க பாட்டு, நான் பாடுறதால
0: ஆமா ஆமா ஆமா,
1: அவுட்புட் சரியா வந்திருக்காது.
0: எனக்குமே நின்று நின்று நிறுத்தி நிறுத்தி தான் கேட்டுச்சு.
1: அச்சுச்சோ.
0: அப்படித்தான் சொல்றேன் நான்.
1: தேங்க்யூ மேம், இனிமேல் அடுத்த
0: தேங்க்யூ,
1: பாடு.
0: சூப்பர் சூப்பர், நன்றி
1: தேங்க்யூ
0: வாழ்த்துக்கள் மேம்.
1: தேங்க்யூ தேங்க்யூ மேம்.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் திருச்சியில் இருந்து லதா உமாகாந்தன் அவர்கள். அழகான ஒரு பக்தி பாடல் சிறப்பாக பாடினாங்க, அருமையாக கஷ்டப்பட்டு பாடினாங்க, அவங்க குரல் தான் வந்து வந்து போச்சு. என்னன்னு தெரியல. அருமை வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்ததாக இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்ல மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க சூப்பரா இருக்கோம். நீங்க உங்க ஊர்ல எப்படி வெயில்?
2: பயங்கர வெயில் தான் மேம், மழை வர மாதிரி இருக்கு. ஆனா இன்னும் மழை வரல மேம், அதுதான்.
0: ரொம்ப வெயிலாம் அப்படித்தானே?
2: ஆமா ஆமா, பயங்கர வெயில் தான்.
0: பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க.
2: கண்டிப்பா மேம். மேம் என்னோட குரல் என்ன மேம், ரேடியோல வரவே இல்லை.
0: ஏன்
2: விட்டு விட்டு வருது மேம் உங்களுக்கு ஒரு ரேடியோல?
0: இப்ப ரெண்டு பாட்டு அப்படிதான் வந்துட்டு வந்துட்டு போச்சு. நான் பேசுறது கிளியரா வருது இல்ல மேம்?
2: நீங்க பேசுறது நல்லா வருது,
0: பாட்டு தான் அப்படி வரல. என்ன சார்? ஆமா ஆமா ஆமா ஆமா. நீங்க அந்த என்னன்னு தெரியல, அது சரியா தெரியல. ஒரு மேம் பாடினாங்க, அவங்க மட்டும் நிறுத்தி நிதானமா நிறுத்தாம அழகா பாடினாங்க. இவங்க ரெண்டு பேர் பாடினது ரொம்ப நிறுத்தி நிறுத்தி வந்துச்சு. நீங்க வாய் கிட்ட வச்சு பாடுங்க. என்ன சார்?
2: நலம் வாழும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும்.

தடமாகலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கணம்.

உன்மீது கத்தாடும், இளமீது உன் வாசல் வந்தாடும், இழந்தென்றல் உன்மீது பண்பாடும்.

0: சிறப்பு சிறப்பு சார், ரொம்ப அழகா பாடினீங்க.
1: ஆமா
0: நிறுத்தாம நல்லா கண்டினியூஸா வந்துச்சு உங்க குரல். அப்ப எப்படி இது, நெட் இல்லாம இருக்குமோ? நெட் இல்லாத இடத்துல அவங்க பாடுறாங்க எப்படின்னு தெரியல. சூப்பரா பாடினீங்க சார், அருமையா இருந்துச்சு பாடல் அழகு, உங்க குரல் அழகு. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: கட்டாயம், தேங்க்யூ மேம்,
0: தேங்க்யூ, தேங்க்யூ, பை. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள். அழகான செம்மையான ஒரு நலமாழ, ஒரு விஷிங் வாழ்த்து பாடல் சிறப்பாக பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், ராஜேஸ்வரி.
0: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன் மேம்.
2: ஓகே,
0: பாடுங்கள்.
2: பாடலை. கஸ்தூரி மான் குட்டியா இரு

மான் குட்டியாம் உன் கண்ணீரை ஏன் சிந்துதாம், உன்னை ஆபாரம் பூ தொட்டதோ அதில் அம்மாடி புண்பட்டதோ. தென்

புது தென் பாங்கு பாடட்டுமே, கஸ்தூரி மான் புத்தியா இது கண்ணீரை ஏன் சிந்துதாம், உனை யாபாரம் பூத்தொத்ததோ அதில் அம்மாடி புண்பட்டதோ.

0: அவ்வளவுதான்
1: சிறப்பாக அழகாக பாடினீங்க, அருமையான பாடல் மேம். அழகான ஒரு
0: மேடம்.
1: தாலாட்டு பாடலும் கூட அப்படியே தூக்கம் வந்துச்சு அப்படியே விட்டுடுச்சு.
0: தேங்க் யூ
1: சிறப்பாக
0: தேங்க் யூ
1: அழகாக பாடினீங்க, அருமையாக இருந்துச்சு உங்கள்
0: தேங்க் யூ
1: குரல். நன்றி, வாழ்த்துக்கள்
0: தேங்க் யூ
1: மேம், வாழ்த்துக்கள்.
0: தேங்க் யூ
1: தேங்க் யூ
0: தேங்க் யூ.
1: தேங்க் யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம். அவ்வளோ அழகான அவங்க குரலில் அப்படியே செம்மையாக பாடினாங்க, அருமையாக இருந்துச்சு பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை. பாடுங்க நீங்களும்.
0: அதாவது நம்ம இப்ப நம்ம படுற பாட்டை எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க. நம்ம பட்ட பாட்டை எல்லாம் பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்து நலமாக வளர்க்கணும், பண்பாட்டை உயர்த்தணும், நலமாக வளர்க்கணும், பண்பாட்டை உயர்த்தணும். தெரியாத விபரங்கள், புரியாத புதினங்கள் சொல்லித்தான் கொடுக்கணும் மானே மானே. நம்ம பட்ட பாட்டை எல்லாம் பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்து நலமாக வளர்க்கணும், பண்பாட்டை உயர்த்தணும், நலமாக வளர்க்கணும், பண்பாட்டை உயர்த்தணும். தெரியாத விபரங்கள், புரியாத புதினங்கள் சொல்லித்தான் கொடுக்கணும் மானே மானே. பக்கத்தில் அமர வைத்து அன்புடன்

குழந்தையோடு குழந்தையா சேர்ந்து கொண்டு நாமும் வாழ்வோம். இன்பம் காண்போம் காண்போம் காண்போம் நம்ம பட்ட பாட்டை எல்லாம்.

0: நீங்களே பாட்டு எழுதி மெட்டு போட்டு பாடிடுறீங்க, என்ன மேம்? எவ்வளவு சிறப்பு இருக்கு உங்களுக்கு, உங்களுக்கு எவ்வளவு சிறப்பான குணங்கள் டேலண்ட் இருக்கு மேம் உங்களுக்கு. சிறப்பு, ரொம்ப அழகா பாடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: அப்படித்தான்
0: வளர்த்தீங்களா மேம்?
1: ஆமா ஆமா, என்னோட பொண்ணுகள்லாம் நல்லா வேலை பார்ப்பாங்க, நல்லா எல்லாமே குடும்ப பொறுப்போட இருந்தாங்க. அதே மாதிரி கல்லூரியிலயுமே நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்தாங்க. அவங்ககிட்டதான் எல்லா பொறுப்பையுமே ஒப்படைப்பாங்க. மூணு பேருமே ஒரே பள்ளி, அரசு பள்ளி, ஒரே கல்லூரி, அரசு கல்லூரி. எல்லாருமே நல்ல ஒரு டிகிரி முடிச்சு, மாஸ்டர் டிகிரியும் பொண்ணுலாம் முடிச்சுட்டு பொறுப்புணர்ச்சியோட இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, பொறுப்போட இருப்பாங்க. ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பாராட்டும்படி நடந்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும்
0: வளர்ப்பு வந்து தாய் தந்தையரோட வளர்ப்பு தான், அவங்களோட வளர்ச்சி வந்து தாய் தந்தையரோட வளர்ப்பு. சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி மேம். அழகான ஒரு விழிப்புணர்வு பாடல், சிறப்பாக பேசினாங்க, அவ்வளோ அழகாக பாடினாங்க. அவங்களே எழுதி அவங்களே மெட்டு வச்சு அவங்களே பாடுறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஒரு பெரிய ஆள்னு பாருங்கள். சிறப்பு, சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் இங்கே வந்து பாடுறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும், ரொம்ப சூப்பர்பு. அடுத்ததாக இனிமே ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம். நிறைய விழிப்புணர்வு பாடு, எங்க போனாலும் அவங்க அப்படிதான் பாடுவாங்க.
0: அப்படியா, கேட்டிருக்கீங்களோ நீங்க அதுக்கு முன்னாலே?
2: வேற நிலையத்துல எல்லாம் அவங்க அந்த மாதிரி பாட்டு போட்டி வச்சா அவங்க சினிமா பாட்டே பாட மாட்டாங்க. சினிமா பாட்டு ராகத்துல விழிப்புணர்வு பாட்டு
0: அவங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருக்குன்னு.
2: சிறப்பு
0: ராஜேஷ், பாடுங்கள் உங்கள் பாடல். உங்க தங்கச்சி எங்க நின்னாங்க? அங்க நின்னு பாடுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே உள்ள போறீங்க.
2: இப்ப கேக்குதா?
0: பாடுங்க.
2: ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை நீட்டுது, நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூ

நாளிது ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது உன் பெயர் உச்சரிக்கும் உள்ளம் நித்தமும் தத்து

பாடும் மூனதருள் தேரி இந்த பிறப்பிலும் எந்த பிறப்பிலும் எந்த நோயிரோனை சேரும் ஓமில்லாமும் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டது நாளில்லாமும் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது செஞ்சது கண்ணோருக்கும் நெஞ்சில் நின்றது உண்மயக்கம் இதுவோ இவரேது பெய்தேவரேது உந்த ஞாபகம் உன்

0: தூண்டெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை தீட்டுது. நீ எல்லாம் தெய்வம் வேறுது, நீ சேரும் நாளிது. ஓரில்லா உன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டுது. தேங்க்யூ மேடம்.
1: அருமை அருமை, ரொம்ப அழகா அருமையா பாடுனீங்க ராஜேஷ், சிறப்பா இருந்துச்சு. சிறப்பா பாடின உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள். அழகான அவர் குரல்ல எவ்வளவு அழகான ஒரு மெலோடி சாங்க பாடினாரு, சிறப்பா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ். அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: நான் சோழேசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் சூப்பரா இருக்கோம். பாடுங்கள் பாடலை.
2: காத்துல சுழண்டு அடிக்குது,
1: காத்து
2: காத்து.
1: ஆமா ஆமா ஆமா, பாடுங்கள். நீங்க வீட்டு உள்ளதானே இருக்கீங்க?
2: அன்பு வந்தது, என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. அன்பு வந்தது, என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. நாலு பேர்கள் வாழும் வாழ்வு நாமும் வாழலாம். தினம் நல்ல ஆடை நகைகளோடு மலர்கள் சூடலாம். நாலு பேர்கள் வாழும் வாழ்வு நாமும் வாழலாம். தினம் நல்ல ஆடை நகைகளோடு மலர்கள் சூடலாம். கண்ணிரண்டில் கலக்கமின்றி அமைதி காணலாம். கண்ணிரண்டில் கலக்கமின்றி அமைதி காணலாம். காலம் வெல்லும் வெல்லும் என்று உறுதி கொள்ளலாம். உறவு கொள்ளலாம். தாயில்லாத பிள்ளைகளை நான் விட மாட்டேன். நான் இல்லாத போது தேவன் கைவிட மாட்டான். அன்பு வந்தது, என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. வாழ்ந்தாள் என்னாலும் உமக்கென வாழ்வேன். வாடாமலர் போலே உங்களை காப்பேன். வாழ்ந்தால் என்னாலும் உமக்கென வாழ்வேன். வாடாமலர் போலே உங்களை காப்பேன். மன்னர் குல பிள்ளைகள் போல் மகுடம் சூட்டுவேன். நீ மங்கையாகும் போது கையில் வளையல் போடுவேன். வாழ்த்து பாடுவேன், மஞ்சளோடும் மலர்களோடும் வாழ்த்திட செய்வேன். அண்ணனோடும் தங்கையோடும் தந்தை வாழுவேன். அன்பு வந்தது, எம்மை ஆள வந்தது, சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது. அன்பு வந்தது, எம்மை ஆள வந்தது, சொந்தம் வந்தது, தெய்வ சொர்க்கம் வந்தது.
1: சிறப்பா பாண்டிங்க மேம், அழகா அன்பு வந்தது, செம்மையா இருந்துச்சு. உங்க குரல்ல அன்பு வந்துகிட்டே இருக்கு. சிறப்பான பாடல ரொம்ப அழகா பாண்டிங்க, நன்றி, வாழ்த்துக்கள் மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோழசேரியிலிருந்து தேன்பழி முருகன் அவர்கள். அழகான ஒரு பாடலை சிறப்பா அருமையா பாடினாங்க, ரொம்ப அழகா பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? அக்கா,
3: இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
1: என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க?
3: பாப்பாங்க, அந்த அக்கா பத்தி ஒன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து
1: பரவாயில்லையே.
3: பாடங்கள் முடிவதிலே பாட்ட படிக்க போறேன். இளைய நிலா ஒளிகிறது

ஆகும். முகிலெடுத்து முகம் துடைத்து விடியம் வரை நடை பரவும் வானதி.

0: நினைகிறதே
1: அருமையா பாண்டிங்க மேம், அழகா இருந்தது. பாடலும் குரலும் சூப்பரா இருந்துச்சு. அருமை அருமை, ரொம்ப அழகா பாண்டிங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினாங்க. அவர்களுக்கு நன்றி, வாழ்த்து.

0: பாருங்கள், வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், நான்
0: வணக்கம்.
1: கோவில் இருந்து காயத்ரி பேசுறேன்.
0: நல்லா
1: நீங்க எப்படி
0: இருக்கீங்களா மேம்?
1: இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: நானும்
1: நீங்க
0: நல்லா
1: எப்படி
0: இருக்கேன்
1: இருக்கீங்க?
0: மேம், நல்லா இருக்கேன்.
1: ஓகே.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.

வைக்கும் நேரம் ஆமோத வழியும் இதழை துடைத்து விடியும் வரையில் விருந்து நடத்து தலையை குனியும் தாமரை நான் உன்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து

மாறி இரண்டு நதிகள் இணைந்து நடக்கும் புதிய அலைகள் கரையை உடைக்கும் தலை.

0: தேங்க் யூ.
1: வாவ் வாவ், செம செம, எவ்வளோ அழகான பாட்டை. கஷ்டமான பாட்டு வேற, எவ்வளோ அழகாக பாடினீங்க மேம்.
0: Thank you, thank you.
1: சிறப்பான பாடல், ஒரு ஓடை நதியாகிறது இல்லை இந்த பாடல். சிறப்பாக இருந்தது பாடலும்
0: Thank
1: குரலும்.
0: you,
1: நன்றி
0: thank
1: நன்றி,
0: you ma'am,
1: வாழ்த்துக்கள்
0: thank you.
1: மேம்.
0: எல்லாருமே நல்லா பாடிட்டு இருக்காங்க.
1: ஆமாம்
0: வர
1: ஆமாம்,
0: நமக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ப்ரோக்ராம் நல்லா போயிட்டு இருக்கு.
1: போய்கிட்டு இருக்கு. ஆமாம்,
0: ஆமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: சிறப்பாக
0: இதே மாதிரி
1: பாடினவங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் மேம்.
0: thank you,
1: தேங்க் யூ
0: thank you.
1: தேங்க் யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள். அவங்க அழகான குரலில் எவ்வளோ அருமையான பாட்டை செம்மையாக சூப்பராக பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. நன்றி வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் சார். ஆடுங்கள் உங்கள் பாடலை.
2: பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ அன்பு. பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ அன்பு. மாலையிலே மலரும் பூ என்ன பூ மல்லிகைப்பூ மஞ்சள்.

0: பூ என்ன பூ, செவந்தி பூ சமையலுக்கு உதவும் பூ என்ன பூ, வாழைப்பூ தலையில் வைத்து பின்னும் பூ என்ன பூ, திருகு பூ பூ பூவா பூ திருக்கு, பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ, அன்பு சுட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ, தப்பு நீ சொல்றதுதான் தப்பு, சுட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ, குறும்பு அவன் வெட்டி தின் துப்புறது என்ன பூ, கரும்பு வாணியிடம் இல்லாத பூ என்ன பூ, படிப்பு வாய் திறந்தால் உதிரும் பூ என்ன பூ, சிரிப்பு பூ பூவா பூத்திருக்கு, பூவிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ, அன்பு வீட்டில் கூட வெறுப்பு வரும் சோம்பல், வேலை செய்ய சோம்பல் தரும் வேதனையில் மலரும் பூ என்ன பூ, தளிப்பு மலர்களிடம் கேட்பதற்கு மரங்கள் வந்து பதிலை சொன்றால் மனசுக்குள்ளே தோன்று பூ என்ன பூ, மதிப்பு மனசுக்குள்ளே தோன்றும் பூ அசப்பு, பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ, அவ்வளவுதான் மேடம்.
1: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அழகா பாண்டிங்க சார். மனோகர் சார்,
0: நன்றி.
1: அழகான குரல்ல அருமையா பாடின உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்,
0: நன்றி.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சு என்ற சொந்தம் கும்பகோணம் எஸ் மனோகர் அவர்கள். செம்மையான ஒரு பாட்டை சிறப்பாக அழகாக பாடிட்டு போனார், நன்றி வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக

0: சபரிவான் ஒளி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம். வாருங்கள், வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் மேடம், என்னுடைய பேர் சிவரஞ்சலி. நான் வந்து புதுச்சேரியில இருந்து பேசுறேன். நான் பாடலாமா?
0: எப்படி புது நேயரா நீங்க? ஓகே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க நல்லா இருக்கோம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: கண்ணன் வருவான், காதை சொல்லுவான், அண்ணன் மலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான், குழல் எடுப்பான், பாட்டிசைப்பான், வலம்பூரி சங்கடத்து பாலூட்டுவான், வலம்பூரி சங்கடத்து பாலூட்டுவான், அரிரோ அரிராரி அரிராரி அரிரோ அரிராரி அரிராரி அரிரோ உனக்கென்றும் உனக்கென்றும் எனக்கென்றும் உறவு வைத்தான், இருவரின் உறவிலும் வரவு வைத்தான், ஒருவரின் குரலுக்கு மயங்கு வைத்தான், உண்மையை அதே உறங்க வைத்தான், உறங்க வைத்தான், தத்தி தத்தி நடக்கையில் மயில் போலே, திக்கி திக்கி பேசுகையில் குயில் போலே, அஞ்சி அஞ்சி வருவான் கொடி போலே, கண்ணன் மட்டும் விழுவான் மடி மேலே, அரிரோ அரிரி அரிரி அரரோ.
0: முதல் முதல்ல வந்து பாடினதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். எப்பவும் வாங்க, இனிமே எப்பவும் வாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் புதுச்சேரியிலிருந்து சிவரஞ்சினி மேம். அழகாக ஒரு செம பாட்டு எடுத்து ஒரு அரைவாசி தான் பாடினாங்க. அது வரைக்குமே சூப்பராக நல்லா இருந்துச்சு அவங்க குரல், அழகாக பாடினாங்க புது நேயர். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக எனது குரலில் ஒரு பாடல். ஏழு மணி 55 நிமிடம்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம். வாருங்கள், வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறா?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: அருமையா இருக்கு மேடம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: பொன்னூஞ்செல்லாடும் இளமை வண்ணங்கள் தோன்றும் இயற்கை உல்லாசம் சந்தோஷம் வாழி உண்டாடுதே சுகம் கோடி என்றதே பண்பாடுதே.

0: அழைத்து ஆடுகின்றதோ அழைத்தாடும் இளமை வண்ணங்கள் தோன்றும் இயற்கை உல்லாசம் சந்தோஷம் வாழ்வில் கொண்டாடுதே சுகம் கோடுகின்றதே பண்பாடுதே மனம் ஆடுகின்றதே அழைத்தென்னே. நன்றி மேடம்.
1: சிறப்பா பண்ணீங்க. இங்க நீர்னு எவ்வளவு அழகா பாடுறீங்க தெரியுமா மேம்? சூப்பர்பா இருக்கு. அழகான பாடல். தேங்க்யூ தேங்க்யூ மேம். நன்றி, வாழ்த்துக்கள்.
2: மேடம் லைன்ல இருக்கீங்களா?
1: ஆமா இருக்கேன், சொல்லுங்க.
2: உங்க அம்மாங்க எல்ல போயிட்டாங்க, நீங்க பாடுறீங்களா? சரி ஓகே மேடம், ஓகே மேடம்.
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ மேடம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள். என்ன மாதிரி அழகான பாடலில் சிறப்பாக கணீர் எவ்வளோ சத்தமாக பாடினாங்க, அருமையாக இருந்துச்சு அவங்க பாடல். அழகு அழகு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

நேரம் இப்பொழுது 8:10. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடி சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

0: A bond.
1: Pandu baby.